0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள, வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல், க்ளோஸ் டு சங்கராபர்ணராக, கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ரிஷம் தேவபரி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரி ரிஷகம் ரிஷம் தேவபரி சதவலிஷம் தேவபரி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரி தேவபரி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரி தேவபரி சதவலிஷம் வி தேவபரி ரிதி தேவபரி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹஸ்ர

நமஹ. ஓம் ஜோதிஷே நமஹ. ஓம் ஜன்ம மிருத்யு பயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ. ஓம் தாரகாய நமஹ. ஓம் தாராய நமஹ. ஓம் தீவிராய நமஹ. ஓம் ஸ்வாத்மன சம்ஸ்திதாய.

நமஹ. ஓம் சதாசிவாய நமஹ. ஓம் சமாவிருதாய நமஹ. ஓம் சுகீர்த்தஜே நமஹ. ஓம் சின்ன சம்சயாய நமஹ. ஓம் சர்வ காமினே நமஹ. ஓம் சதா பாசாய நமஹ.

ஓம் சத்ருதாபனாய நமஹ, ஓம் சனயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சர்வகர்மணே நமஹ, ஓம் சர்வலோக பிரஜாபதயே நமஹ, ஓம் சித்தாய நமஹ, ஓம் சர்வேஸ்வராய நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 88. தேங்க்யூ.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimshodhyayaha Om Shadan Dadbhiravakandanta Moolair Mridam Varsvai Istigandagishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவாஜக்ஞே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஸ்ருபிஹ்

அரண்யமக்னிமாதிருக்யாம் பூஷணந்தோர்பியாமஸ்வினா அக்ஞேசாப்யாக்ஞே ருத்ரக்ஞேரோராப்யாம் அக்னேஃ பக்ஷதிர்வாயோர்நிபக்ஷதிரிந்திரஸ்ய த்ருதீயா பாஞ்சாதுர்த்தீ அதித்யை பஞ்சமீந்திராண்யை ஷஷ்டீ மருதாக்ஞே சப்தமீ ப்ருஹஸ்பதேரஷ்டமீ அர்யம் நோ நவமீ தாதுர்தாசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யமஸ்ய த்ரயோதசீ இந்திராக்ஞோ பக்ஷதிஃ சரஸ்வத்யை நிபக்ஷதிர்மித்ரஸ்ய த்ருதீயா சோமஸ்ய சதுர்த்தீ நிர்ருத்யை பஞ்சம்யக்னீ சோமாயோ ஷஷ்டீ சர்ப்பாணாக்ஞே சப்தமீ விஷ்ணோ ரஷ்டமீ பூஷ்ணோ நவமீ த்வஷ்டுர்தசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யம்யைத்ராயோதசீ த்யாவா பிருத்திவ்யோர் தக்ஷிணம் பார்ஷ்வம் விஸ்வேஷான் தேவானா முத்தாரம் மருதாக்யஸ்கந்தா விஸ்வேஷான் தேவானாம் பிரதமாகீகாசா ருத்ரானாம் த்விதீயா தித்யானாம் த்ருதீயா வாயோ புச்சா மக்னீஷோமாயோர்பாசாதௌ க்ருஞ்சௌஷ்ரோனிப்யாமிந்திரா ப்ருஹஸ்பதீ ஊருப்யாம் மித்ரா வருணா அல்காப்யா மாக்ரமானக்யஸ்தூராப்யாம் பலங்குஷ்டாப்யாம் பூஷணம் வனிஷ்டுனான் தாஹீன் ஸ்தூலகுதயா சர்பான்குதாபிர்விஹ்ருதா ஆந்த்ரைரபோவஸ்தினா வ்ருஷ்டிர்.

0: ய ஹவிஷா விதேமா யஃ ப்ராணதோ நீமிஷதோ மாஹித்வைக இத்ராஜா ஜகாதோ பபூவ ய ஈஷே அஸ்ய த்விபதஶ்சதுஷ்பதஃ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா யஸ்யேமே ஹிமவந்தோ மஹித்வா யஸ்யா சமுத்ரக்ஞே ரசயா சஹாஹுஹ யஸ்யேமாஃ ப்ரதிஷோ யஸ்யா பாஹூ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா ய ஆத்மதா பாலதா யஸ்ய விஷ்வா உபாசாதே ப்ரஷிஷை யஸ்ய
1: யஸ்யா சாயா மிருதை யஸ்யா மிருத்யுஹ் கஸ்மை.

ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பீஷஜாகாரதே யஜ்ஞஞ்சானஸ்தன்வன் ச பிரஜான்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சிந்தசிருஹ அலட்சதே.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் உபச்சாரியாவயோகேஸ்வரிவத்பவதே ஆத்மே வாயுவம் வாயுமே வேதோபிஜேக சர்வாலோமேவ பிரஜானாகும் சூயுதே சர்வாகேணம் பிரஜானாதேதி வருந்தே ஜெகதமுச்ச

ஸ்தரஸ்மிஸ்தயத்ஞமுகம் வாவரந்தே திபதிஷ்டாதாத் யஸ்யேதி நைனம்.

ோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோ

0: தட்சிணேண தட்சிணம் பட்சம் விசோத்தரம்
1: அஸ்வேத்யாத்யாத்யாவருந்தை லோகாதாத் நிஷ்டீயத்தை.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Yeah. Yet Sarvajnyatvadi Vishishtam Ashtavidhana Adhikaranam Shivatattvam Tadeva Jagatkaranam Brahmai.
3: Iti Sutra Arthaha Vranita. Yet Sarvajnyatvadi Vishishtam Janmadhyasya Yataha Iti Kaluktam Janmadhyasya Yataha Bhavati Kutaha Bhavati Sarvajnyatvadi Vishishtam Tat Swarupam. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் ஸ்வரூபம் ஜெகஜன்மாதி காரணத்துவ பிரதிபாதக வாக்கியபியா. ஜெகஜன்மாதி காரணமாக எது தெரியறதோ அது எப்படி எப்படி தெரியறது? சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டமா தெரியறது. சரி, சர்வஜ்ஞத்வாதிகம் தஸ்ய ஸ்வரூப லட்சணம். அது ஜெகஜன்ம பிரதிபாதக வாக்கியை அவகமியது. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜெகத் காரணம் பிரம்மேத்தி உச்சத்தை. அஷ்டாபிதானாதிகரணம் அது என்ன? அபிதானம் இத்தியுக்தே சம்யா நாம. எட்டு பேர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே வந்தது. அத்திர பாஷிகாரே உத்தம் போவோம். பவ சிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரமசிவ பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. ஆறு அஷ்ட எட்டு பிரபதித்தி ததாபி ஷண்ணாம் நாம்னாம் முக்கியத்துவம் இது பாதி. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் அஷ்ட அபிதானானாம் வாசகசப்தானாம் அதிகரணம் அது சம்ஞி அர்த்தம். அஷ்டானாம் நாம் சம்யா சம்யானாம் சம்யி. தத் கிமர்த்தம் அத்திர உக்தம் இத்துக்தே கஷ்டன பிரஷ்னா பூர்வபக்ஷனா கிருத்த. லக்ஷ்யமேவ ந ஜ்ஞாயதே ததானி லக்ஷணம் கதம் வயம் சங்கமயாமஹ. இப்ப நீங்க ஜெகத்காரணத்துவம் இது லக்ஷணம் சொல்றீர்கள், ஆனா அது இந்த ஜெகத்காரணத்துவத்தினுடைய சமன்வயம் எந்த தர்மியில் பண்ணணும் என்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லக்ஷ்யம் இப்போ கந்தவதி பிருத்திவி இத்தியத்திர கிளேஷோ நாஸ்தி. பிருத்திவி என்றது எதுன்னு லோகத்துல தெரியும். உஷ்ணஸ்பர்ஷக தேஜா இத்திர கிளேஷமா நாஸ்தி. தேஜஸ் என்றது என்னதே லோகத்துக்கு தெரியும். தத்திர உஷ்ணஸ்பர்ஷா அஸ்தி கலு அஸ்தி ஸ்வயம் பரீட்சிதும் வயம் பிரபவாம. பரந்து பிரம்மா இது லோக பிரசித்தம் வஸ்து நாஸ்தி. உபனிஷதா ஏவ அவகந்தவியம். தரி லக்ஷ்யமேவ சாமானிய ரூபேணாபி ந ஜ்ஞாயதே தஸ்யாம் தசாயாம் பவதா ஜகத்காரணத்துவம் லக்ஷணம் உச்சதாம் எத் கிமபி லக்ஷணம் உச்சதாம் வயம் கதம் தஸ்ய தத் கஸ்மின் லக்ஷ்யே யோஜனீயம் இது கதம் அவகச்சாம இது பிரஷ்ன கிருத்த கலு. தஸ்ய கா பரிஹாரா இதானி வக்தவியா தஸ்ய பரிஹாரா சூச்சிதா கதம் லக்ஷ்யம் கேனாபி ரூபேண அஸ்மாபிர் ந ஜ்ஞாயதே இதுனா ஏதாதச சப்த பிரதிபாத்யத்வேன உபனிஷத்சு ஞாயதே கலு. ஓரும் ஏதாதச சப்த பிரதிபாத்யம் யத் வஸ்து தத் வஸ்து உபனிஷத்சு ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதேன வா இது பரீட்சணியம். பிரதிபாத்யதே லக்ஷண சமன்வயம் ஆயிடுத்து ஜாதம் கலு. ஏதாதசை சப்தைஹி உபனிஷத்சு வா புராணேஷு வா ஆகமேஷு வா கிஞ்சித் பதார்த்தா கஷ்டித் பதார்த்தா ஜெகத்காரணத்துவேன பிரதிபாத்தியதே வானவா பிரதிபாத்தியதே. சரி அஸ்மதுக்தம் லக்ஷணம் தத்ர சமன்விதம் இது வக்தும் சக்கியதே. ததர்த்தம் உக்தம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜெகத்காரணம் பிரம்மேத்யுச்சதே ஏவஞ்ச ஏதாதச சிவாதி சப்த வாச்சியத்வேன ரூபேண லக்ஷ்ய பரிஜானம் பிரதமதா பவதி. ஏதர்த்தம் உபனிஷத் தாத்பரிய விசாரா நாபேட்சதே. சிவஹா இது சப்தா சிவசப்த கலு அயம் தஸ்ய கஷ்டன வாச்சியார்த்தோ வர்த்ததே ஜாதம் தாவதா லக்ஷ்ய பரிஜானம் ஜாதம். ஸ்வரூபம் ஞாதவயம் பஷாத் ததர்த்தம் பரிச்சயனார்த்தம் தடஸ்தலக்ஷணம் உச்சதே ஸ்ருத்யா தஸ்ய சமன்வயம் தத்ர கர்த்தும் சக்யதே. ததப் பரம் சர்வஜ்ஞத்வாதிகம் யதா ஸ்ருத்யா ஏவ உச்சதே தத் ஸ்வரூபமபி அவகந்தும் சக்யதே. ஏவம் ரீத்யா லக்ஷண பிரயோஜனம் அஸ்தி. சம்யக் தத்ர பூர்வபக்ஷகஹ சித்தாந்தகஹ இதி இதம் அபேக்ஷதே.
2: ஆனந்தாதீனாம் அத்ரேவ தர்மாணாம் பரிவசானம் சம்பவதி.
3: ஆனந்தாதீனாம் தர்மாணாமபி ஆனந்தாதயஸ்து தர்மா தேஷாம் தர்மாணாம் சர்வேஷாமபி அஸ்மின்னேவ ஏகஸ்மின் தர்மணி பர்யவசானம் சங்கிரஹ கர்த்தவ்யா. ஆனந்த பிரம்மா ஞான பிரம்மா அப்படி இல்லை. இந்த ஒரே ஒரு வஸ்து ஜெகத்காரணமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு வஸ்துவில ஆனந்தாதி தர்மாணாம் அத்தைவ பர்யவசானம் பரீட்சாயாம் கிருதாயாம் சர்வேபி அசைவ தர்மா இது அக்ரே விசாரோ பவிஷ்யதி கலு. तर्हि तत्र पर्यवसानं भवति विचारेण अस्माभिः पर्यवसानञ्च कर्तुं शक्यते.
2: तत्र आनन्दम् आनन्दो ब्रह्म इत्यादि वर्तन्ते, नारायणो परं ब्रह्म.
3: तत्र अस्ति, तत् अस्ति, क्रमेण आगच्छति आगच्छति तद् विषये सर्वत्र शङ्कापरिहारास्तु इतोपि कर्तव्याः. इदानीं लक्षणत्वमेव न सम्भवति इति यदुक्तं तस्य इत्यादि सामान्य आपाततः उत्पन्नानां प्रश्नानां परिहारस्तु जातः तावदेव.
2: सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, आलुप्तशक्तित्वम्, अनन्तशक्तित्वं च इत्येतानि सर्वज्ञत्वादीनि.
3: सर्वज्ञत्वादिविशिष्टम् इत्युक्तं सर्वज्ञत्वादीनि इत्युक्ते षडङ्गानि, षडङ्गानि इति प्रसिद्धम्. एते षडङ्गानि इति व्यवहारः वर्तते. इद् आगमङ्गळ्ळि कडयाद इद् सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, अलुप्तशक्तिमत्वम्, अनन्तशक्तिमत्वं चेतानि परमेश्वरस्य षडङ्गानि इति वर्तते. स्वरूपान्तर्गताः धर्माः इत्यर्थः. स्वरूपे नित्यं विद्यमानाः धर्माः इति अङ्गं नाम तावदेव विवक्षितम् इति एते अत्र ग्राह्यानि. स्वरूपं, स्वरूपप्रतिपादनाय, तत् स्वयमेव उक्तस्य विवरणं. सर्वज्ञत्वादिविशिष्टान् शृण्वर्लिया आदिशब्देन के ग्राह्याः इति स्वयमेव उक्तं तावदेव. वर्तन्ते अवश्यम्.
2: अपरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क, बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय निखिल वस्तुत्वं इह सर्वज्ञत्वम्.
3: नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण, अनपेक्षित बाह्यकरणत्वम् एकं विशेषणं. नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय
2: निखिल
3: नित्यापरोक्षः एप्डि तरीम नित्यापरोक्षः अनपेक्षित बाह्यकरणः निष्कलङ्कः यः अनुभवः तद्विषय निखिल वस्तुत्वम् इह सर्वज्ञत्वम्. इदानीं कुत्र समन्वयः भवति? सर्वज्ञे समन्वयः कर्तव्यः खलु. सर्वज्ञत्वं, निखिलवस्तुत्वम् इति परिवसानं क्रियते कथम् इत्युक्ते विग्रहो वक्तव्यः तद्वत्. यस्य यस्य परमेश्वरस्य यः अनुभवः तस्य अनुभवस्य निखिलं वस्तुविषयः, तर्हि सर्वविषयकज्ञानवत्वं सर्वज्ञत्वम्. अत्र पुरुषावनुल्ल सर्वं ये जानाति इत्युक्ते निखिलवस्तुविषयकज्ञानवान् अयं, निखिलवस्तुविषयकज्ञानवत्वं वर्तते इति. निखिलवस्तुविषयकज्ञानम् एन्द्रद् எப்பேற்பட்ட ஞானம், பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா கேட்டா அபரோக்ஷ ஞானம் சொன்ன இல்லையா, அதர்த்தம் நித்யாபரோக்ஷத்துவம் இது விசேஷணம். அந்த அனுபவம் எப்படி வந்தது, ஏதாவது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கேட்டா மனசு ஒத்துருக்கா, பரமேஸ்வரஸ் மனஹ அஸ்தி இது அங்கீகிருதம். பாஹ்யகரணம் அபேட்சித்து, அதுக்காக பாஹ்யம்னு போட்டிருக்கா. பாஹ்யகரணங்கள் அபேட்சிதமா இல்ல, அந்தக்கரண மாத்திரேன உற்பத்தியமானம் ஞானம் இதம். நித்ய அபரோக்ஷ நித்யாபரோக்ஷம், நித்யம் ஞானம் இல்ல, நித்ய நித்யம் அபரோக்ஷம் யஞானம், நியமேன அபரோக்ஷம், அனபேக்ஷித பாஹ்யகரணம், நிஷ்கலங்கம் தோஷரஹிதம், நிஷ்கலங்கம் நிஷ்கலங்கமான எந்த ஒரு அனுபவம் உண்டோ தாதுஷ அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம், அபி அனுபவ அனுபவம் பிரதி விஷயீபூதம் நிகில வஸ்துத்வம் யஸ்ய சஹா சர்வஜ்ஞஹ இதி. सर्वज्ञः तदेव सर्वज्ञत्वं.
2: यः सर्वज्ञः सर्ववित्, यस्य ज्ञानमयं तपः इत्यादिभिः इदं ब्रह्मणः सिद्धम्.
3: यः सर्वज्ञः सर्ववित्, यस्य ज्ञानमयं तपः इत्यादि इत्यादि श्रुतिः. सर्वज्ञः सर्ववित् निल्क्रिया विशेषज्ञानवान् इत्यस्ति. सामान्यज्ञानं सर्वस्यापि भवति.
2: विशेषज्ञानम् इत्युक्ते निष्कलङ्कं,
3: निष्कलङ्कमिल्ल तत्तद्रूपेण सर्वविषयकज्ञानं சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இருக்கு. சர்வவிஷயகஜானம் சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இல்ல, தெரியாதா? தத்தத் ரூபேண சர்வவிஷயகஜானம் சொல்லணும். அன்யதா சர்வேபி சர்வஜ்ஞானம் கதம்? சர்வம் சர்வம் இத்யுக்தே அர்த்தம் புரியறது இல்லையா? சரி, துவம் சர்வஜ்ஞா ஜாதா சர்வசப்தஜன்ய உபஸ்திதி விஷய கஹா சர்வம் சர்வபதஜன்ய உபஸ்திதி விஷய கஹா சர்வம் தானும் ஜாதா கலு தவ உபஸ்திதி தரி சர்வம் ஜாதம் இது ஏவம் சாத் அத்த తత్వద్రూపేణ ఇది వక్తవ్యం. ప్రమేయం ఇది పదం శృత్వాపి సర్వజ్ఞత్వం భవతి. ప్రమేయత్వేన రూపేణ సర్వం ప్రమేయం ఖలు. అతః ఏతాదృశం సర్వజ్ఞత్వం అస్తి సర్వేషాం వర్తతే, పరంతు ఇదం అయం సర్వజ్ఞః ఇత్యేవం వ్యవహారే ప్రయోజకం న. తత్తద్రూపేణ అవగంతవ్యం. అతః యస్ సర్వజ్ఞ సర్వవిత్ ఇత్యత్ర ఇదం తర్కసంగ్రహ దీపికాయామపి ఉదాహరణం. ఇదం వాక్యం ఈశ్వర సిద్ధౌ దీపికాయం నాస్తి వా అస్తి భాతి. ఈశ్వర సిద్ధౌ శృతిరపి ప్రమాణం యస్ సర్వజ్ఞ సర్వవిత్ ఇత్యాది శృతిర్మానం ఇత్యుక్త్వా సర్వజ్ఞ సామాన్య రూపేణ సర్వజ్ఞానవాన్ సర్వవిత్ విశేష రూపేణ సర్వజ్ఞానవాన్ ఇత్యుక్తం. అన్యత సర్వజ్ఞ సర్వవిత్ ఇది పౌనరుక్త్యం భవతి. సర్వజ్ఞ ఇది యదుక్తం తదేవ సర్వవిత్ ఇత్యస్యాపి అర్థ. అతః పౌనరుక్తి వారణాయ సర్వజ్ఞ ఇత్యుక్తే సామాన్య రూపేణ సర్వజ్ఞానవాన్ సర్వవిత్ ఇత్యస్య విశేష రూపేణ సర్వజ్ఞానవాన్ అర్థం పండిగారు.
2: అనేన సకల చేతన బహువిధ కర్మ ఫల భోగానుకూల తత్తత్ శరీర నిర్మాణ ఉపాయ సామగ్రి విశేషజ్ఞం బ్రహ్మ నిమిత్తం.
3: బ్రహ్మణ నిమిత్త కారణత్వం ఇదానీం ఉక్తం. వస్తుగత్య నిమిత్త కారణం ఉపాదాన కారణం చ భవతి ఇది సమర్థనీయం. అభిన్న నిమిత్తోపాదాన కారణత్వం ఇది వర్తతే అస్మాకం మతే. తర్హి ఇదం అభిన్న నిమిత్తోపాదాన కారణత్వం అద్వైతమతేప్యస్తి శైవమతేప్యస్తి విశిష్టాద్వైతమతేప్యస్తి మాధ్వమతే నాస్తి. నైయాయికవదేవ నైయాయికానాం మతే ఈశ్వరస్య నిమిత్త కారణత్వమేవ కిల అస్తి. బీజాయ ఇత్యస్య నిమిత్త కారణాయ ఇది భ్రమిక కూడా చిన్న వేదాంతం పడిచి బ్రహ్మం అంతర్ముఖం భయంతరం నిమిత్త కారణాయ ఇత్యర్థ అని ఉక్తావళి గారు పోటరుగారు. ఇదానీం కిం భవతి పరమేశ్వరస్య ఏకస్యైవ ఉపాదాన కారణత్వం నిమిత్త కారణత్వం చ ఉపపాదనీయం. అత్ర కిం లిఖితం అనేన సకల చేతన బహువిధ కర్మఫల ఫలభోగానుకూల తత్తత్ శరీర నిర్మాణ ఉపాయ సామగ్రి విశేషజ్ఞం బ్రహ్మ నిమిత్తం భవతి. జ్ఞానవత్వైన నిమిత్త కారణత్వం అర్థం. సృష్టి అనుకూల జ్ఞానవత్వైన నిమిత్త కారణత్వం ఇత్యుక్తే నిమిత్త కారణత అవచ్ఛేదకమన్యత్ ఉపాదాన కారణత అవచ్ఛేదకమన్యత్. ఒరు రీతి నిమిత్త కారణం ఇంకొక రీతి ఉపాదాన కారణం చూడదు ఇల్లయా. అదా శాస్త్రీయ భాషలో చూడన్నా నిమిత్త కారణత అవచ్ఛేదకం సర్వజ్ఞత్వం. సర్వజ్ఞత్వైన రూపేణ సహ నిమిత్త కారణం అన్యన రూపేణ ఉపాదాన కారణం. ఉపాదాన కారణం ఎప్పుడు చూడపోరారు అప్పుడు. ఇప్ప సకల చేతన సకలే ఏ చేతనా సకలే ఏ చేతనా తేషాం బహువిధ కర్మ ఫల భోగ తదనుకూలం కిం తత్తత్ శరీరం ఏవం తన్నిర్మాణ ఉపాయ సామగ్రి విశేషజ్ఞత్వం పరమేశ్వరస్య కథం నిర్మాత కీదృశం కస్య కీదృశం శరీరం ఇతఃపరం దాతవ్యం. జ్ఞానమస్తి విశేషజ్ఞత్వం విశేషజ్ఞత్వం బ్రహ్మణ వర్తతే తాదృశ విశేషజ్ఞత్వేన బ్రహ్మ నిమిత్త కారణం ఇత్యుచ్యతే. ఏం ఇప్ప కులాల ఘటం ప్రతి నిమిత్త కారణం ఇది కుతా వచ్చదే అది పండ్రదుకు అవనుకు తా తెలియం ఎండ్రదు నన్ను అది అరివు వచ్చిండు దాన్ని నిమిత్త కారణం చూడదు తదేవ తస్మా నిమిత్త కారణం ఇత్యుక్తే కర్త కర్త ఇది కహ వచ్చదే లోకే తెలిజి పండ్రవన్ చూడం కండిపా అప్పుడు చూడం ముఖ్యం కర్తృత్వ ముఖ్య కర్తృత్వ వ్యవహార ఎంగే ఇరుకు తెలిజి పండ్రవనుకు తా ఇరుకు పాకకృత ఇదం కర్త సూపం సూపకర్తవ్య ఇది కృతం అనంతరం ప్రకారాంతరం జాతం కిం అవీయల్ జాతం సాంబార్ కర్తవ్యం ఇది చింతితం అవీయల్ జాతం ఇది మన్యతాం. ఇదానీం అహం అవీయల్ కృతవాన్ ఇది వ్యవహారం.

0: போட்டு சுவாபாவிகம் இல்லையா, வானரன் மாதிரி ஆயிடுத்து. வானரா ஜாதகா இத்தேவா, பண்ணினேன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவான் ஏன்னா சத் மயம் வானர கர்த்தும் வானரம் கர்த்துமே மயா எத்தனை கிருதா இதுவதே பஷாத்தது கபடம், அது கபட விவகாரம். அத தத் சிருஷ்டியனுகூல ஜானவத்வேன கர்த்தா இத்துச்சதே, கர்த்தா நிமித்த காரணம் ஹலு. தரி ஜெகத் கர்த்திருத்வேன ரூபேன பரமேஸ்வர நிமித்த காரணம். கர்த்திருவம் நம உபாதான கோச்சர அபரோக்ஷ ஜான சிகீர்ஷா கிருதிமத்துவம் கர்த்திருவம் நியாயசாஸ்திரத்தில் இருக்கு, அதையே எடுத்துக்கலாம். சிகீர்ஷா இருக்கணும், கிருதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஞானம் இருக்கணும், உபாதான கோச்சரம் அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஜானம் சர்வம் சர்வ விஷயக ஜானம் தத் கதம் கர்த்தவியம் இது ஜானம் ததர்த்தம் இச்சா ததர்த்தம் பிரயத்ன இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம். சரி இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம், அது பரமேஸ்வரன் கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவோம். கர்த்திருவன ரூபேன நிமித்த காரணம் இது விவகரியதே இத்தியுக்தம். உபாதான காரணத்துவ விஷயக நிரூபச்சாரஸ்து பச்சாத் கர்த்தவ்ய அஸ்து அத்திர ஸ்தாபய.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

வசி பட்டுர்வாகிஹிவா. ஆதிகுரு பகவான் சங்கராச்சாரியஜி பகவான் சிவ கி மகிமா கா வர்ணன் கர்த்தே ஹே. பகவத் லோக் யே கஹதே ஹே கி பகவான் கி பக்தி பச்சோ கோ நஹீ கர்னி சாஹியே. பகவத் லோக் யே கஹதே ஹே கி வேதாந்த ஸ்ரவண் பூடே ஹோனே பர் ஹீ கர்னி சாஹியே. பகவத் லோக் கஹதே ஹே கி வேதாந்த தோ சன்யாசியோ கா விஷய ஹே, உன்கோ உன்கோ ஜிம்மா லகா தோ. கிசி கோ வேதாந்த ஸ்ரவண கியா கரோ தோ போல மஹாராஜ் ஹம் தோ கிரஸ்தி ஹே, ஹமாரே தோ படி ஜிம்மேவாரியா ஹே, பஹுத் சே ஜிம்மேவாரியா ஹே. ஆப் லோக் ஜெய்ஸே சன்யாசி தோ ஹே நீ பாய், ஹம்சே கஹதே ஹே லோக் தோ. யஹாம் சங்கராச்சாரியஜி கல் கே ஸ்லோக் மே யே பதாயா தா, பகவான் கி பக்தி கர்ண கேலியே தேஹ அர்த்தாத் அன்னமய சரீர் ஸ்தூல சரீர் யே மகத்வபூர்ண நஹி ஹே. ஐசா நஹி கி சிவ கி பூஜா, சிவ கி பக்தி, சிவ கி அர்ச்சனா கேவல் பிராமண ஹி கரே, ஐசா நஹி ஹே. கோய் பி கர் சக்தா ஹே, கியோகி சிவ பக்தி சரீர் சே நஹி ஹ்ருதய சே ஹோனி ஹே. தேவதா லோக ஹி பகவான் சிவ கி ஆராதனா கர்த்தே தே, ஐசி பாத் நஹி ஹே. உஸ்கே லியே தேவதா பன்னே கி ஜரூரத் நஹி ஹே. ராட்சஸ் ஹோகர் பி பகவான் சிவ கி பக்தி கி ஜா சக்தி ஹே, வசர்த்தே சரீர் பலே ஹி ராட்சஸ் கா ஹோ, ஹிருதய ராட்சஸ் கா ந ஹோ. யா சம்ஜே, கை பார் சரீர் மனுஷ்ய கா ஹோதா ஹே ஔர் ஹிருதய ராட்சஸ் கா ஹோதா ஹே, ஹோதா ஹே கி நஹி, உல்டா ஹோ ஜாதா ஹே. சன்சார் மே ஐசே பஹுத் ஆஜ்கல் தோ முஜே லக்தா ஹே சாரே ராட்சஸ் மர் மர் கே அபி மனுஷ்ய ஹோகர் பைதா ஹோ ரஹே ஹே, கியோகி ஹிருதய உன்கா ராட்சஸ் கா ஹே, திக்தா ஹே சஹி ஹே. ஹோனா சாஹியே தா சரீர் ராட்சஸ் கா பலே ஹோ, ஹிருதய விசுத்த சிவ பக்தி சே பரா ஹுவா ஹோனி சாஹியே தா. தோ கல் கே ஸ்லோக் மே படா ஜோர் லகாயா கயா, பசு ஹோ ஜாவ் தோ பி கோய் ஃபர்க் நஹி படேகா. பசுவோ த்வாரா சிவ பக்தி கியே ஹுயே பகவத் பக்தி, பகவான் கி பக்தி கியே ஹுயே ஹஜாரோ உதாரண ஹே. பட்சி ஹோக்கர் பி பகவான் கி பக்தி கியே ஹுயே ஹஜாரோ உதாரண ஹம்னே தே தியா ஹே. கீட பதங்க ஹோக்கர் பி பகவான் கி பக்தி கர் சக்தே ஹோ, சரீர் மகத்வபூர்ண சீஜ் நஹி ஹே. ஹம்னே கல் சங்கேத் கர் தியா தா, கோய் கஹதே மஹாராஜ் மஹிலாயே ஸ்திரீ சிவலிங்க கா ஸ்பர்சன் நா கரே ஹே. அப் யே சர்வதா மூர்க்கதா கி பாத் ஹே. பிருத்திவி சிவலிங்க ஹே தோ அப் கியா கரோகே, ஸ்பர்ஷ நஹி கரோகே தோ கஹா ஜாஓகே. பிருத்திவி பூரி பிருத்திவி சிவலிங்க ஹே, கியா கரோகே போலோ. தோ ஸ்பர்ஷ ந கரே ஸ்திரீ தோ கஹா கடே ஹோ ஜாயே, கஹா கடே ஹோ. ஆகாஷ ஸ்வயம் சிவலிங்க ஹே, கியா கர்லோகே போலோ. கியா சிவ ஸ்பர்ஷ நஹி ஹோகா, தமர் கஸ்தும் சோம துமசி பவனஸ்தும் உதவஹ லியோஜி, யே ஹவா ஹே பவன் ஹே வோ பூரா சிவலிங்க ஹே. ஆப் லோக் திருபதி பாலாஜி தோ பஹுத் கயே ஹோங்கே, லேகின் ஸ்ரீகால ஹஸ்தீஸ்வர் மஹாதேவ் கா தர்சன் நஹி கியா ஹோகா, கிசி கோ பதா ஹி நஹி ஹே. கியோகி திருபதி பாலாஜி வஹ ஆஜக்கல் கே ஹிசாப் சே
वो सभी को पैसा बांटने वाले देवता हैं, खो धान संपत्ति देने वाले देवता हैं। अब श्रीकाल हस्तेश्वर महादेव तो बेचारे फक्कड़ हैं, हैं? इसलिए आप लोग नहीं जाते हो। तिरुपति बालाजी से 40 किलोमीटर चेन्नई की तरफ, मद्रास की सिटी राजधानी की तरफ 40 किलोमीटर दक्षिण में पड़ता है श्रीकालहस्तीश्वर महादेव। वहां श्रीकालहस्तीश्वर महादेव की जो मंदिर है वहां कोई शिवलिंग नहीं है, वो मंदिर वायुलिंग है, वायुलिंग है। मंदिर भव्य है, बहुत विशाल मंदिर है। साउथ के मंदिर तो आप लोग जानते ही हो, देखा ही है, हर मंदिर बड़े बड़े विशाल होते हैं और मंदिर से भी गोपुर और भयंकर होते हैं। लेकिन वो विशाल मंदिर के अंदर जो गर्भगृह जहां शिव विग्रह रखा जाता है वहां कोई शिवलिंग नहीं, वहां हवा ही वहां शिवलिंग है, उसको वायुलिंग कहते हैं। अंदर एक बत्ती ज्योत जला रखी है, वो ज्योत हवा से जो हिलती है ना, वही हिलना, बत्ती का हिलना ही हवा है, वहां वायु है, हमेशा जलती रहती है, तो वायुलिंग के रूप में। तो पुराण में बताया, शिव महिमनि स्तोत्र में बताया, तुम पवन असि, ये हवा ही शिव है। तब महिला शिवलिंग स्पर्श न करे, तब ये वायुलिंग का स्पर्श किए बिना कैसे बचोगे तुम लोग, बोलो है? अब आकाशलिंग है, अब आकाश का स्पर्श किए बिना तुम्हारा अस्तित्व कहां रहेगा? देखो, शरीर से स्पर्श हो न हो ये बात महत्व की चीज नहीं है, तुम्हारे भावना से स्पर्श है कि नहीं। कीटत्व का उदाहरण आया श्रीकालहस्तीश्वर के, मुझे ख्याल आ गया, वहां उसके इतिहास है। एक मकड़ी, मकड़ी होता है ना, जाला बनाकर रहता है, गुजराती में क्या करोड़ियों बोलते हैं, करोड़पति हो कि करोड़ियों पता नहीं, क्योंकि करोड़पति के भवन में भी रहता है ना वो, अरबियों कह दिया तो भी चलेगा क्योंकि अरबपति के यहां भी रहता है वो। तो उसके इतिहास है, कहते हैं एक मकड़ी भगवान शिव को दिन में, कहते पहले मंदिर नहीं था, कहते जंगल था, तो दिन के समय में वो मकड़ी सुबह सुबह आए और पूरा ऊपर शिवलिंग के ऊपर जाला बनावे। तो किसी ने पूछा कि क्या करता है, बोले भगवान दिन भर धूप में पड़े रहते हैं, कोई छतरी लगाने वाला नहीं आता है, हमको 2 मिनट 10 मिनट धूप में खड़े होना पड़ता है, तो कितना कष्ट होता है,

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹி ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹஸ்ர

நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

ாய நம ஓம் விஸ்வகர்பாய நம ஓம் புவே நம ஓம் அபுவே நம ஓம் பூதத்வாய நம ஓம் பூனாதீசாய நம ஓம் பூதிகிருதே நம ஓம் பிராந்திநாசனாய நம ஓம் பூதிபூஷித சர்வாங்க

நமஹ, ஓம் சதுர்முகாய நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நமஹ, ஓம் ஜிதகாமாய நமஹ, ஓம் ஜனப்ரியாய நமஹ, ஓம் அஜாதசத்ரவே நமஹ, ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜென்ம மிருத்யு பயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ.

ஓம் சத்ருதாபனாய நமஹ, ஓம் சனயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சர்வகர்மணே நமஹ, ஓம் சர்வலோக

ஓம் சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ. ஓம் சிவத்யானரதாய நமஹ. ஓம் சசிநாதாய நமஹ. ஓம் சாமுத்ரிகாய நமஹ. ஓம் ஸ்ரீசண்டிகாதிபாய நமஹ. ஓம் ஸ்வசானலயாய நமஹ. ஓம் சேதவே நமஹ. ஓம் சர்வதேவாய நமஹ. ஓம் மந்திரநாயகாய நமஹ. ஓம் சுனஷ்டபாய நமஹ.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakan Danta Mulair Mridam Varsvai Istigan Daggishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவாஜக்ஞே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஸ்ருபிஹ்

0: ய ஹவிஷா விதேமா யஃ ப்ராணதோ நீமிஷதோ மாஹித்வைக இத்ராஜா ஜகாதோ பபூவ ய ஈஷே அஸ்ய த்விபதஶ்சதுஷ்பதஃ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா யஸ்யேமே ஹிமவந்தோ மஹித்வா யஸ்யா சமுத்ரக்ஞே ரசயா சஹாஹுஹ யஸ்யேமாஃ ப்ரதிஷோ யஸ்யா பாஹூ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா ய ஆத்மதா பாலதா யஸ்ய விஷ்வா உபாசாதே ப்ரஷிஷை யஸ்ய தேவாஹ
1: யஸ்யா சாயாமிருதை யஸ்யா மிருத்யுஹ் கஸ்மை.

ஆயுரதப்தஸ்வஸ்தயே ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஶ்வவேதாஃ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ர

ஆதித்யைரிந்திரஸ்ஸகாணோ மருத்பீரஸ்மப்யம் பீஷஜாகாரத் யஜ்ஞம் ஜானஸ்தன்வன் ச ப்ரஜான் ச ஆதித்யைரிந்திரஸ்ஸஹசீஷதாதி அக்னேத்வன்னோ அந்தம உதத்ராதா சிவோ பாவாவருத்யாஹ வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சானக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தன்வா ஆசோதிஷ்டதீதிவசும்நாயானுநமீமஹே சகிப்யஹ இதி சப்தவிம்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
2: Bhagavan calls Arunachala, addresses Arunachala as love. Anbe, he calls Anburu Arunachala. Arunachala, your form is not this mountain. Your form is love. Anburu Arunachala, அழன் மெரு மெழுகாய் அகத்துணை நினைந்து நைந்து உருகும் அன்பிலி எனக்கு. ஐ டு நாட் ஹாவ் தட் லவ் விச் மேக்ஸ் த வேக்ஸ் மெல்ட். வென் த ஃபயர் மேக்ஸ் த வேக்ஸ் மெல்ட் லைக் தட் த ஹார்ட் மெல்ட்ஸ். சோ தட் ஈஸ்வர சரீர சம்பர்க்கம். சோ பகவான் சேஸ் அம்மையும் அப்பனும் ஆகி, திஸ் இஸ் ஆல் வெரி another dimension of Ramana Bhagavan. You see Bhagavan in talks, you see Bhagavan in who am I, that is one dimension, the dimension of fire. And you look at the other side. See, Shiva, usually Veda says he has two faces. Rudrayate dakshinam mukham tena mam pahi nityam. Veda says, Rudra, you have a Dakshina Mukha and a Vama Mukha. And that Vama Mukha is so terrifying. And that Dakshina Mukha is so sweet, so compassionate, so full of love. So Bhagavan's that heart, the other side, Bhagavan, after realization, he recognizes that stream and sings. He says, Arunachala as my mother and my father, not this outer mother and father. He was also there in the outer mother and father, but more deeply he was there behind me. Nokiye karuti mai taakiye. He was constantly, noki means vigilant, observing me. Karuti mai taakiye, wherever I slipped from the path, he gave me something. See, many saints sing like that, you know. Manikavaja yesterday told in one of his beautiful songs, he says, I don't know how I got Shiva. Because I was a worldly man, immersed in the world, full of I and mine. Nadithu mannidai poyyinai palashaitu. I was immersed in poi. Poi means falsehood. I was immersed in falsehood. நான் எனதியனும் மாயம் கடித்த வாயிலே நின்று. ஐ வாஸ், த பாய்சன் வாஸ் தேர் வித் இன் மீ. பகவான் ஆல்சோ சேஸ், பிஃபோர் த பாய்சன் ரீச்சஸ் த ஹெட், அருணாச்சல ஹெல்ப் மீ. விடம் பற்றி என்ன, பற்றி மால் விடம் தலை உற்றிடும் முன், பிஃபோர் தட் விஷம், த பாய்சன் ரீச்சஸ் த ஹெட், அருணாச்சல.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஸ்தரஸ்மிஸ்தயத்ஞமுகமேவாவரந்தே திபதிஷ்டாதாத் யஸ்யேதி நைனம்.

ூயம் பூயத்தேஜோதாதிதாஹுக்கேஜாங்கோதயிஷ்யோதயேஷ்யோவிந்தே.

ஸ்வம்வத்ரமஸ்மின் நிவர்த்தி தஸ்மாதாஹ ஸ்வம்வத்ரவ்ரத ஏதாத் ப்ரியப்ரஜாபதிஸ் ப்ரஜாத் ஸ்வஸ்வாரிரிஷானோ மன்யதத்.

அன்னமத்யதே ஓபை நீவாந்நாத்யமவருந்தே கஷ்டாத் சர்வவத்யபானாத்காய